0: பேரியக்கே வித்திலின் வித்துரான் பிட்டேல் ஆடோலிலின் பொச்சேனோ பொச்சேனோட் முய் காடுறானாய் ஈ தேத்தி பிட்கேல் தி ஓலா மெந்தா அரு ஜெட்கே பாண்டராவ் சோ பாண்டோட் பொச்சேன் குசாஸ் காடுறானாய் புர்த்தில் அரு ரோகுலே பொர்ரெலின் பாச்சாய் தானுக் இமிடா க்ளோஃபிரிட் ஒக் மில்லிலிட்டர் அரு மூந்து லிட்டர் நீர் அரு இர்டு கிராம் மேங்கோஜேப் சிலாட் கார்பன் டைஜிம் ஒக் லிட்டர் நீர்த்தி கோரிக்குலி அல்குரானாய் காத் மீரிலா நெகெத் உபேஜுக் பச்சிஸ்லே தீஸ் டன் ஆதா சாம்ரான் சாட்பி காத் அரு 260 கிலோகிராம் யூரியா அர் 300 கிலோகிராம் சிங்கல் சூப்பர் பாஸ் போரஸ் அரு 100 கிராம் பொட்டாஸ் லாகுரா சாட்பி காத் பாஸ் போரஸ் அரு பொட்டாஸ் ஜம்மெனி அரு நேத்ரஜெனின் அதோ பாகின் உதுரான்லே முந்தேல் வாயத்தி மிசாய்தானாய் பாச்சாய்தான் அதோ பாக் நேத்ரஜெனின் இர்டு பாட்டெல்தி பைசி 25 பத்தி 30 தினம் அரு 45 பத்தி 50 தினே பிட்டேல் நில்தான் பசெல்தி சீரானாய் வாயா தியார் சாஜ்தானா உடான் வாதேக் சாட்பி காத்தின் நெந்தில்தி மிசாய்தானாய் அரு மாவா அட்டி வாயத்தி சுவிதா ஹிசாப்தி டோலில் பனாய்தானாய் நெலி பனாஸ் உத்யூரானாய் வித்தில் வீதி சேந்துத்லே சை ஹப்தேத் பொத்தேல் பொர்ரா 10-15 சென்டிமீட்டர் தா ஹெர்மோ அத்தேக் பொர்ரா உத்யூரான் லைக் தா ஹெர்மோ சோப் உத்யூரான் காம் ஆண்டேக் ஆண்டேக் சாஜ்தானாய் இதுக் லைன்லே லைன் 15-60 சென்டிமீட்டர் லாப்பி இட்ரானாய் அரு பொர்ரேத்லே பொர்ரா 30-45 சென்டிமீட்டர் இட்ரானாய் நீர் ஜாப்பாய்தானா யுதுரான் பொத்தேல் பேரியக்கே நீர் ஜாப்பாய்தானாய் இனாத்லே பிட்டேல் பேர் முச்சிஸ்லே கிண்டிக் லாக்காட் நீர் ஜாப்பாய்தானாய் இனாத்லே பொத்தேல் நெந்திலின் இசாப்தி நீர் ஜாப்பாய்தானாய் பஞ்சில் வாதேக் 10-12 தினேத் வித்ராந்தி நீர் ஜாப்பாய்த்தானாய் அரு ஜேட்டாவாதேக் ஹப்தா பிச்சி நீர் ஜாப்பாய்த்தானாய் காட் பெத்ரானா மீரி பசலின் நெகெத் கமானிக் இரோட் முப்பட் காட் பெத்து படுறா மெராம் பொர்ரெலின் ரசாயனிக் உவாட்தி சை தானுக் உதுரான்லே முந்தேல் 1.2 லிட்டர் பெண்டா மிதாலின் அடை ஏக்கர்த்தா இசாப்தி அல்குரானாய் உபேஜ் தாதர் பையோவே ஈத்தா இசாப்தி காமாய் போட் இம் 90 பத்தி 100 குண்டல் பாய் மீரில் அரு 15 பத்தி 20 குண்டல் வெத்ரான் மீரில் காமை பேட்டோடத்தோர் அரு ஆகர்லே ஆகர் பாய்சல் பெல்ல காமா கொடுத்தோர்
1: ये था बेड़ा खड़ा चौगोट आकाशवाणी का ये जगदलपुर केंद्र है। दिन के 1:10 हो चुके हैं। प्रस्तुत है कार्यक्रम श्रोता सुमन।